0: நம்ம டெய்லி யூஸ் பண்ற பாலித்தீன் பை பிளாஸ்டிக் பொருட்கள் இயற்கைக்கு பெரிய ஆபத்து. அது மண்ணை மாசுபடுத்தும், உயிரினங்களை பாதிக்கும். முடிஞ்சளவு பிளாஸ்டிக் பாவனையை தவிர்த்து கொள்வோம். இன்றைக்கு நாங்க பாதுகாக்கிற இயற்கை தான் நாளைக்கு எங்களை பாதுகாக்கும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: இன்னைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நம்ம குட்டீஸுக்காக கேட்டிருந்த கேள்வி என்ன, ஒரு சதுர வடிவான காணி இருக்கு, ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும் போது எனக்கு 6 மரக்குற்றிகள் தெரியுதுன்னு சொன்னா அந்த காணியை சுற்றி இருக்கக்கூடிய மரக்குற்றிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு. இதுக்கு நிறைய பேர் சரியான விட சொல்லியிருக்கீங்க, சில பேர் தவறான பதில் அனுப்பியிருக்கீங்க. ஸ்டார்டிங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சில பேரோட வாய்ஸஸ் எனக்கு கிளியரா கேட்கல, அவங்க பேர் மட்டும் நான் நோட் பண்ணிட்டேன். சரியான விட சொன்னவங்க தலவாக்கலை சேர்ந்த காரூனியா, கனிஷ்கா மட்டக்கிழப்பு, ஜெயந்திபுரம், திகனை சேர்ந்த யுவன்ஸ்ரீ. இதையும் தாண்டி சரியான பதில் சொன்னவங்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பெரியவங்க யாரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற பேர்ல அவங்கள நீங்க பேசாம விட்டுருந்தா அவங்களே சரியான விட சொல்லியிருப்பாங்க. நீங்க சப்போர்ட் பண்ண போயிட்டு தான் அவங்க பிழையான விட சொன்னாங்களோன்னு தோணுது. சரி, சரியான விட என்ன, அந்த விட எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்டுலாமா? குட் மார்னிங் குட்டீஸ்.
3: இனிய காலை வணக்கம். நான் மட்டக்களப்பில் ஆறுமூத்தாம் குடியிருப்புல இருந்து தர்வின் கதைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கான விட 20.
4: வீரமுனையில இருந்து ஜெகதீபன் ஹரிதாரிணி கதைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு 20 மரக்குற்றிகள்.
5: நான் மாத்தலிருந்து மோனேஷ், அதற்கு விட 20.
6: வாழச்சினியிலிருந்து பிரபாகரன் பிரதீக்ஷா, 20 குற்றிகள்.
7: நுவரியாவிலிருந்து திலக்ஷி கதைக்கிறேன். நீங்க இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு 20 விட.
8: காலை வணக்கம் வனிதாக்கா, நான் தவசி குளம் அர்ச்சிகா, 20 மரக்குட்டிகள்.
9: நான் சுதந்திரபுரத்திலிருந்து பாவண்ணா சன்சியா கதைக்கின்றேன். விடை 20.
10: பட்டித்திலிருந்து பவினிஷா கதைக்கிறேன். தூண்களின் எண்ணிக்கை 20.
11: கொட்டகுளம் ஸ்கூல்ல மிஸ் ஏற்படுத்து.
12: சரியான விலை 20.
13: துளசிக்கா, நான் சீக்குமதன்ல படிக்கிறேன். எனது ரத்தோட்டை விட 20க்கா.
14: நான் கிளிநொச்சியிலிருந்து காவினாஸ், நீங்க கேட்ட கேள்விக்கான விட 20.
15: குட் மார்னிங் வனிதாக்கா, நீங்க கேட்ட கேள்விக்கான விட 20.
2: எல்லாரும் 20 சொல்றீங்க, எப்படி
15: என்ன? ஒரு சதுரவடியான காலை சுற்றி மரக்குட்டி ஆண்டி இருக்காங்க. ஒரு பக்கத்துல இருந்து பாக்கக்குள்ள 6. அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து பாக்கக்குள்ள 6ண்டா, நம்ம 6 அளவுக்கு என்ன, 4 பக்கம் தானே சதுரத்துக்கு, ஆனால் 24 வந்துட்டு. 24 என்ன, நாம ஒவ்வொரு பக்கத்துல இருந்து பாக்கக்குள்ள ஒரு குச்சி இதா தெரியும். அப்ப 24 4 கழிச்சா 20. இதுதான் எனக்கு வந்த விட.
2: தேங்க்யூ. தேங்க்யூ. சரியான விட சொன்ன அத்தனை பேருக்குமே கோடான கோடி நன்றிகள். கேட்ட கேள்விக்கு சரியான விடை 20. நெக்ஸ்ட் டைம் பெரியவங்க நீங்க இந்த கேள்வியில கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க, சின்னவங்க தானா பதில் சொல்லுவாங்க. என்ன இது, வணக்கம் தாயகம்.

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
2: நேர்கள் அனைவருக்கும் இணை காலை வணக்கம். இன்றும் தேசத்தின் குரல் வாயிலாக பத்திரிகைகளை ஆராயவிருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையை பார்த்தோமானால், சீரற்ற காலநிலை, ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு, நீரில் மூழ்கிய புத்தளம் நகரம், 489 குடும்பங்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைப்பு என்ற பிரதான தலைப்பு செய்தி வெளியாக இருக்கின்றது. கட்டமிடப்பட்டு அந்த செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. அரவிந்தவின் வீட்டில் சிசிடிவி காட்சிகள் பதிவில் இல்லை. கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி ஆவணங்கள் விசாரணைக்கு 6 சாட்சியாளர்களின் சாட்சியம் பதிவு என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. குடிவரவு குடியுரிமை திணைக்களத்தில் 98 லட்சம் ரூபாய் மோசடி, உயர் அதிகாரி கைது என்றொரு செய்தி. டெல்வின் செல்வாவை உடன் கைது செய்யுங்கள், ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் புதிய மக்கள் முன்னணி முறைப்பாடு என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிபதிகளை அவமதிக்கும் வகையில் அவர் கருத்து வெளியிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கு விசாரணைகளின் மீது நம்பிக்கை இல்லை, சுயாதீன விசாரணைகள் இடம்பெற்றால் விடுதலையாகும் நாமல் ராஜபக்சே என்றொரு செய்தி. வல்லரசுகளின் போட்டி மேடையாக இந்திய பெருங்கடல் அமையக்கூடாது, இலங்கைக்கான சீன தூதுவர் கீசன் ஹாங் தெரிவிப்பு என்றொரு செய்தி அவரின் புகைப்படத்தோடு வெளியாக இருக்கின்றது. மே 19 தேசிய மாவீரர்கள் நினைவு தின நிகழ்வுகள், ஜனாதிபதியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்த தமிழ் முஸ்லிம் மாவீரர் குடும்பங்களுக்கு விசேட அழைப்பு என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு, தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் நெகிழ்வுத்தன்மை, சுதந்திரத்திற்கான பெண்கள் அமைப்பு விசனம் என்றொரு செய்தி. கனேமுல சஞ்சீவ படுகொலைக்கு கைதான கம்பஹா ஒஸ்மண்டுக்கு 72 மணி நேர தடுப்பு காவல் என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. தேசிய கல்வி நிறுவகத்தின் முன்னாள் பணிப்பாளருக்கு 6 வருட சிறை தண்டனை. யோஷித் ராஜபக்சவுக்கு எதிரான கருப்பு பண சுத்திகரிப்பு விவகார வழக்கு அடிப்படை ஆட்சேபனைகளை நிராகரித்தது மேல் நீதிமன்றம், சாட்சி விசாரணைகள் ஆரம்பம் என்றொரு செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அடுத்ததாக தினகரன் பத்திரிகையினை பார்த்தோமானால், நாடெங்கும் கனமழை, சிவப்பு எச்சரிக்கை, 3,475 பேர் பாதிப்பு என்ற பிரதான தலைப்பு செய்தி வெளியாக இருக்கின்றது. புகைப்படங்களோடு ஜனாதிபதி தலைமையில் தேசிய வீரர்கள் நினைவு தினம் என்றொரு செய்தியும், சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்ட $6.6 மில்லியன் ஓமானில் முடக்கம் என்றொரு செய்தி கட்டமிடப்பட்டு வெளியாக இருக்கின்றது. பெசலின் மல்வானை வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம், விடுதிக்கு ஒப்படைக்குமாறு மாணவர்கள் கோஷம் என்றொரு செய்தியும், மலையக காணி பிரச்சினைக்கு ஜனாதிபதி செயலகத்திலேயே தீர்வு என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் இதனை தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஆராய்ந்து அறிக்கையிட ஆணைக்குழு என்றொரு செய்தியும், தமிழக தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்த இளைஞர் உட்பட 3 கைது என்றொரு செய்தியும் தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையை பார்த்தோமானால், மல்வானையில் உள்ள சர்ச்சைக்குரிய பெசலின் மாளிகைக்கு கைப்பற்றிய மாணவர்கள் என்ற கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக சீரற்ற காலநிலை நீடிப்பு என்றொரு செய்தி, யாழில் கல்விக்கு வரி விதிப்பு, ராணுவத்திற்கு வரி நீக்கமா, யாழ் மாநகர சபையில் பெரும் அமளி துமளி என்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக நாட்டின் நீதித்துறைக்கு ஜனாதிபதியே அச்சுறுத்தல், முன்னாள் அமைச்சர் பீரிஸ் என்றொரு செய்தி, ஜனாதிபதி கூறியது போல் அவரிடம் விசாரியுங்கள் நாமல் ராஜபக்சே வலியுறுத்து என்றொரு செய்தி. அடுத்ததாக கபிலவின் மரணம் குறித்த விசாரணைக்கு மற்றும் ஒரு தடை, சிசிடிவி கேமராக்கள் இயங்கியும் காட்சிகள் இல்லை என்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. புலமை பரிசில் பரீட்சை விவகாரம், முன்னாள் பணிப்பாளருக்கு 6 ஆண்டுகள் கடுளே சிறை தண்டனை என்று

0: கடந்த இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், கேங்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
1: மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும்.
2: சக்தி எஃப்எம்.

0: Success is yours.
1: வெற்றி உனது.
2: நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது நாலு பேர் வாழ்த்துவாங்க, நாலு பேர் தூற்றுவாங்க. தூற்றுகிறார்களே என்பதற்காக நாம அதை செய்யாம விட்டுறக்கூடாதுங்க. ஒருத்தருக்கு குழந்தை இல்ல, அவர் அந்த ஊர்ல அன்னதானம் பண்ண சொல்றாங்க, அவரு அன்னதானம் பண்றாரு. தெரு முக்குல நின்னு ஒருத்தர் அந்த விருந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொருத்தட்டியா கேக்குறாரு. முத இருக்கிறவன் சொல்றான், பிச்சைக்காரங்க அவன், விருந்தா வைக்கிறான், ஒரு கரண்டி பாயாசம் ஊத்துறான், காட்டன் வேஷ்டி சட்டை கொடுக்கறான், 101 ரூபா கொடுக்குறான், ஏன் ஒரு 1001 ரூபா கொடுக்க கூடாது, ஏன் ஒரு பட்டு வெட்டி கொடுக்க கூடாது, பிச்சைக்காரங்க. விருந்து இசை கொண்டு பிச்சைக்காரன் எழுதி வச்சுக்கிட்டான். ரெண்டாவது வந்தவர் சொல்றாரு, எனக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க. என்ன, யாருமே பழைய சோறு தாங்க போடுவாங்க, அவர் வந்து புதுசா சாப்பாடு போட்டாங்க, புது வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தாருங்க. கணவனு மனைவி என் காலில் உளுந்து கும்பிட்டாங்க. தெய்வங்க அவரு, அவர் நல்ல மனசுக்கு அவருக்கு குழந்தை பிறக்குங்கன்னு வாழ்த்துறாரு. விருந்து இசை கொண்டு தெய்வம்னு எழுதி வச்சுட்டாங்க. நாம செய்யக்கூடிய வேலையில் சிலர் நம்மை பிச்சைக்காரனாய் பார்ப்பார்கள், சிலர் நம்மை தெய்வமாய் பார்ப்பார்கள். அந்த தெய்வமாய் பார்க்கக்கூடிய ஒருவனுக்காக பிச்சைக்காரனாய் பார்க்கக்கூடிய 1000 பேரை நாம் சமாளிக்கலாம். மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காக ஆகாது என்று சொல்லு.
0: Success is yours.
1: வெற்றி உனதே.

0: சாப்பிடுற உணவுல பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள் இதையெல்லாம் சரிசமமா திட்டமிட்டு எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவுதான் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ, சிஸ்டர், உங்களை தான். நீங்க நல்லா பாடுவீங்கல்ல, இந்த கேம்பஸ்ல தானே நீங்க படிக்கிறீங்க. வாங்க வாங்க, இந்த சான்ஸே உங்களுக்கு தான். மே 15 ஜஃப்னா கேம்பஸ்க்கு வாரோம். மே 17 மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியல் கட்டிகள் நிர்வாகத்துக்கு வாரோம். கேம்பஸ்ல படிக்கிற மை டியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யார் வேணாலும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 பிரம்மாண்ட நேரடி குரல் தேர்வு.
4: இன்றைய தினம் எப்படியும் நீங்க கட்டாயமா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம், அதாவது கலைப்பீடத்தில் இருக்கக்கூடிய கைலாசபதி அரங்குக்கு சென்னிங்கன்னு சொன்னா நீங்க கூட போட்டியில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் கட்ட குரல் தேர்வு அப்படின்றதால நீங்க போய் பாடுங்க, அவ்வளவும் போதும்.
5: சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடி மகிழக்கூடிய தருணங்கள்ல சாப்பாடு ரொம்ப முக்கியம் தானே. நம்ம வீட்டுக்கு புதுசா யாராவது வரதா இருந்தா அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவங்க கிட்ட கேக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய தருணங்கள்ல நமக்கு கை கொடுக்கக்கூடியதான் மெடோலி. ஒவ்வொரு மீலுக்குமே பர்ஃபெக்டான பார்ட்னராக இருக்கக்கூடியது. சன்ஃபிளவர் ஆயிலோடு விட்டமின் ஏ, டி மற்றும் இ இன் குணநலன் அடங்கியது.
6: மென்மையான, வசதியான மற்றும் மலிவான விலையில் இப்போது வரும் 130 ரூபாய் மாத்திரமே.
4: இணைந்திருப்பது சக்தியின் நிலைகளில். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தலாம். உங்களுடைய வீடுகளை கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா வீடுகள் வந்து சேதமடையாமல் இருக்கணும், நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கணும், பரம்பரை பரம்பரையா அந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு சொன்னா வீட்டை கட்டும் போதே யோசிச்சிருக்க வேண்டும். அதுக்காகத்தான் சொல்கிறோம், வீட்டை கட்டுவதாக இருந்தால் கம்பி போடுகின்ற பொழுது கட்டாயமாக நீங்கள் மெல்வா கம்பிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மெல்வாவை பொறுத்தவரையில் தரமானது, எப்பொழுதுமே தரத்தை நிரந்தரமாக பேணக்கூடியது மெல்வா கம்பிகள். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வெர்ஜின் பில்லட்ஸ் கொண்டு உருவாக்கப்படுபவைதான் இந்த மெல்வா கம்பிகள் அப்படின்றது மறக்காதீங்க.
7: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
8: கேஸ் தயாரிப்புகள் மிக குறைந்த விலையில பொருட்கள் கிடைப்பதனால ஒரு கவலையும் இல்ல.
9: விலை குறைவுனா தரமும் குறைவா இருக்குமே.
8: கேஸ் தயாரிப்புகள் தரத்திலும் சிறந்தவை. நிறைய தெரிவுகள்
10: கேஸில் இருந்து காட்டிற்கு கண்டேன் எடுத்தேன். சிறந்த தரத்தில் குறைந்த விலையில் நிறைய தெரிவுகள் கேஸ் தயாரிப்புகள்.
11: மொபைல் 127 சலுகைகளை டபுளாக தரும் சிறந்த நான் ஸ்டாப் டேட்டா பேக்கேஜ். பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் மற்றும் மெசஞ்சருக்கு நான் ஸ்டாப் டேட்டா, மேலதிகமாக 10 GB எனி டைம் டேட்டா, எந்த ஒரு வலையமைப்புக்கும் அன்லிமிடெட் கால்ஸ் 30 நாட்களுக்கு. இப்போது 1,278 ரூபாய்.
5: நீங்க ஒரு அரச பணியாளராக இருந்தீங்கன்னு சொன்னா பிவைடி உங்களுக்காகவே ஒரு வாழ்நாள் சேவைக்கான ஒரு வாழ்நாள் கௌரவத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பிவைடியில அரச பணியாளர்கள் இப்போ வாகனங்களை வாங்கும் போது 5 இலவச சேவைகள், இலகுவான லீசிங் வசதிகள் மற்றும் காப்புறுதி சலுகைகள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஏற்ற வகையிலான வசதிகள் எல்லாமே செய்து தரப்படும். இது பற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112-125-125.
3: இந்த வாரம் சக்தி பாக்ஸ் ஆபீஸில்.
12: ஹலோ, விஜயலட்சுமி, விஜய்னு கூப்பிட்டா ஓகே?
13: சத்யா, நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிடுங்க.
12: அப்போ வாடா போடான்னு கூப்பிட்டா
3: ஓகேவா? சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படத்தில் வில்லனாக வந்த விதுவும் அயோத்தி திரைப்படத்தில் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்திய பிரீத்தி அஸ்ட்ரானியும் இணைந்து நடித்த 29 திரைப்படம்
14: எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கதை வச்சிருக்கேன் சார், கேக்குறீங்களா?
3: சனிக்கிழமை 2 மணி முதல் 3 மணி வரை எதிர்பாருங்கள்.
15: மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும்.
16: சக்தி FM.